0: பேசலாமா?
1: சொன்னபடியன் தாமி, அதை பார்த்து கொஞ்சம்
2: சொன்னபடியன் சொந்தமணிகள். இது
3: ராடியோ முர்தா, una radio de aquí feta